அண்ட தைதாலுட பட்டு பரிதாங்களியே சிக்கட தூர கரு நால பியாரே நேஹ ਚੱਲਾਂ ਤਾਂ ਭਿੱਜੈ ਕੰਬਲੀ ਰਹਾਂ ਤਾਂ ਟੁੱਟੈ ਨੇਹਾ।